பிடிச்சது காத்து தப்ப இருக்கிற தசையத பாத்து அதுக்கு திகாட்டு தப்ப ஒதுக்கிற முட்டி என்ன பாத்து அழகல்ல ஹாட்டு என்ன இழுக்குது அவளோட சேர்த்து மனசுல போட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டானே.